0: சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். உன் பர்த்டேக்கு நான் இங்க இருப்பேன். ஓகே.
1: And when you come back, I'll have a surprise for you.
0: Oh. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. സോ നമ്മ ചെന്നൈക്ക് വന്ന ഒരു ഗസ്റ്റ് ടെറക് സാൻഡ് പൈപ്പർ, அந்த பேர்டை பத்தி நம்ம பேசணும். ஆனா நம்ம சீசன்ல பள்ளிக்கரணையில டெரக் சாண்ட் பைப்பர் மட்டும் ஸ்பெஷல் விசிட்டர் இல்ல, கிரே ஹெட் லாஃபிங்ஸும் யூஷுவல் ஸ்கெடியூலுக்கு அரௌண்ட் 20 days ஏர்லியரா வந்திருக்கு. யூஸ்வலி அக்டோபர் 1st வீக்ல வரும்னு ரிப்போர்ட் சொல்லுது. நார்த்தர்ன் ஷோவ்லியர், கார்கனி, கிரேட்டர் சாண்ட் ப்ளோவர், லெசர் சாண்ட் ப்ளோவர் மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் ஆல்ரெடி சைட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்னன்னா, கிரேட்டர் அண்ட் லெசர் சாண்ட் ப்ளோவர்ஸ் யூஸ்வலி சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் ரெக்கார்ட் ஆகும், பட் திஸ் டைம் அரௌண்ட் 40 birds ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. காமன் ரெட் ஷாங்ஸும் யூஸ்வலி ஸ்மால் நம்பர்ஸ்ல வரும், ஆனா இந்த டைம் அரௌண்ட் 40 ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ பேர்ட் வாட்சர்ஸ்க்கு இந்த சீசன் கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியுது. ஆனா இது நமக்கு ஒரு ரிமைண்டர், சம்டைம்ஸ் நேச்சர்ல பிக் சேஞ்ச்னு தெரியணும்னா சைக்ளோன்ஸ் ஒரு எர்த்குவேக் மேட்டிக் இவென்ட்ஸ் எல்லாம் தேவை. ஒரு பேர்ட் யூஷுவல் நாடி வர்றது கூட. ஹலோ FM 90.8 ஹீரா வித் யூ, ஸ்டே டியூன்ட்.

வெட்லாண்ட்ல கார்பேஜ் போடாம இருக்கிறது. பிளாஸ்டிக், ஃபுட் வேஸ்ட், சீவேஜ் பொல்யூஷன், இதெல்லாம் வெட்லாண்ட் எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் அத்தாரிட்டி இட்செல்ஃப் பள்ளிக்கரணைக்கு பொல்யூஷன், அர்பன் வேஸ்ட் வாட்டர், சோலிட் வேஸ்ட், ஹேபிடேட் ஆல்டரேஷன் அண்ட் ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி த்ரெட்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு டைம்ல தீபாவளி அண்ட் அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இருந்த போது அவங்க பட்டாசு வெடிக்காம இந்த மாதிரி ஹேபிடேட்டை பிரிசர்வ் பண்ணது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ஆளுங்க கூட நம்ம நாட்டில் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், பேர்ட் வாட்சிங்னு சம் பைனோகுலர் வச்சுட்டு ஃபாரஸ்ட்க்கு போகணும்னு எல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம சிட்டியில் இருக்கிற ஒரு வெட்லாண்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் போதும், நேச்சர் நம்ம சிட்டிக்கு வெளியே இல்லை, நேச்சர் நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்குன்னு தெரியும். டைம் கிடைச்சா கொஞ்சம் போய் பாருங்க. இது அகலி FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஸோ இன்னைக்கு நாம சென்னைக்கு வந்து போயிட்டு இருக்கிற சாண்ட் பைப்பர்ஸ்ல தெரக் சாண்ட் பைப்பர்ஸ் அந்த மாதிரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பத்தி பேசணும். ஸோ இந்த சின்ன தெரக் சாண்ட் பைப்பர்ஸ் ஸ்டோரி நம்மளுக்கு என்ன சொல்லுது, ஒரு பேர்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுது, நார்த்தன் ரீஜன்ஸ்ல இருந்து சென்னைக்கு வருது, பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல ரெஸ்ட் எடுக்குது, ஃபுட் தேடுது, அண்ட் அது வந்த உடனே நம்ம சென்னை பேர்ட் லிஸ்ட்ல 205th ஸ்பேஷியஸ் ஆட் ஆகுது. பட் இந்த ஸ்டோரியோட ரியல் ஹீரோ மேபி அந்த பேர்ட் மட்டும் இல்ல, அது வந்து லிட் பண்ற சிட்டில வெட்டும் வாட்டர் மேனேஜ் நடந்துட்டு